0: பச்சா பப்பலா
1: சைபால்
0: நடுவுல தாமரா
1: சைபால்
0: புரத புள்ளா
1: சைபால்
2: 80 சமச்சிராலுகா மீ ஆரோக்யானிக்கி சிரே ஓபிலாஷி சைபால்

0: ஜா பபலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சிரால்கா மீ ஆரோக்யானிக்கு ஸ்ரீ அபிலாஷி சை பால்